மறந்தே பாதர் கொச்சர் பிரபல சத் சமுதுர தரமேக்கர் ஆவா சத் குழு பவ தெரிந்து ஆவா மிக ரோசமல் லேஹனாவுக்கிறமே ஹோயாகின ஆவி கட்டு இம்புல் மெத்தேங் கட்டு அத்து மெத்தேங் மகா சாகர மெத்தேங் மகா கல்குழு மெத்தேங் அனிக மே ஹோயாகின எனக்கூட மகா ஆலோக்கியாக திப்பித்னே தரு எலியின் பேவரமென ஆவா சந்திர ஆலோக்கியாக நிமித்திபுனே தரு எலியின் ஏத் மம உபவ சுயா ஆவா

0: கொஞ்சம் சமாரதிகள் தீனா பாவசையும் கண்ணு கருதிகள் தீனானே மணிக்கட ஒளி கேட்கும் வைக்கிறதுனா மணிக்கட அக்கா பேர் பித்தக் அரகணும் வத்துருக்கையும் கட்டிதாகணும் திடீர் பயப்பட்டனா இன்ஜெக்ஷன் ஏக்காகனா தவிர்த்து வரணும் இஸ்பிரித்தாரு இல்லைன்னா தருவேணும் ஏ அப்பே சாமானியம் பௌத்திக தீர்னாவும் காய்க ரோகுலட்ட அப்படி அம்மா காரை விசந்தும் திபேணும் நமக்கு அப்பே மனசட்ட அப்பே சித்த உள்ளட்ட ஹேம விசந்தும் மே ஏ சித்த உள்ளட்ட அப்படி பொழுவாந்த மே அப்பே ஆனால் துத்தர் மாத்தே காவட்ட ஹேம நேத்தம் பாவம் செய்ய துத்தர் மாத்தியா மட்ட ஹிதியா மாறு ஹேம கிவாட துத்தர் மாத்தாட்ட பேனி உண கட்டுவேன் ஹரி ஹேம நேத்தம் நலாவதியில் ஹரி மே ஹிதியா மாறு மைண்ட் பேனி அதிகரதுர பீடனே வகை எதகொட்டு சமாளாட்ட அப்படி சனசீம திபின தெம் திபினும் கிணைக்கு மத்த என்ன பொழுவாங்க ஹிதே அசானே கத்துனாமகி இல்லை கங்கக் தியா பலாங்கின் கலையாவாக் தியா பலாங்கின் ஏமனத்தான் தனி வேலா கந்தக் தியா பலாங்கின் ஏமனத்தான் கந்தக் குருநகர பீம பலாகிறேன் முகக்கரை கேட்க மனசுங்க ஹித் ஹெதன கிரமத்தியனும் சமாளாவோட தமா வடா பிரியகரன் எக்கினா சுயாகின ஓகே உணுசும் ஓகே வதான் ஓகே செவநிலையாட்ட ஹீட்ட போகாம சமாளாவட்டு போ தெவுள் சுவையின அவஸ்தா திபேனும் இது மே எவனி அவஸ்தாவா மேட்ட சுவையை தேன்னே தமங்கே பிரியாகே செவனி துருளே சேலும துக்க தோமனசிய மானசிக கம்பாவன் அகம்பாவன் அகாமகா கண்டு திபேன எக்கம சேம பூமிய அன்னேத்தன ஏகதமை மே கேன்னே லோம எப்பாவி லோம கலக்கிரி தேவி தேவி தேவி இனினாவேதி தேவிரா தேவில இன்னாவேதி உபே தயாபரைக்கம் வதனுக்கின் மகி ஆத்மி சூப்பர்த்தி ஏமத்தமாய் தன் சமஹார கெனகுட புல்வாங் கம்பாவட பத் வச்சுக்கிறான் தவாத் கம்பாவட பத்துக்கிறான் தவக்கிற புல்வாங் தெம்பான புத்வஜான்வான்சி இசா கோதமிய தூகன என்னவா மே மலை கதா கரைய தியாகிறோனிகா கரைய தியாகன அவெல்லாம் දැන් ඔක්කොම හම්බෙන හම්බෙන අයෙන් අහනවා මපුතුන්ට බෙහෙත් දනුමෝද ඔක්කොම කියන ඔය දරුවා මැරිලා විසි කරන්න බුදුහාඳුරු ගාවට එනවා බුදුහාඳුරු ගාවට ඇවිල්ලා අහනවා මපුතුන්ට බෙහෙත් දනුමෝද දනිමි ඒ වචනේ ඇදෙන දනිමි ඊට පස්සේ නිතරු ටික දනිමි කියපු ගමන් ඇගේ මානසික ආවේගය තවදුරට සංසිඳන ඒ වගේ සත්පුරුෂ ඇසුරු එහෙම නැත්නම් මෙයාගේ ප්‍රේමාන්තයගේ මේ ප්‍රේමාන්තයගේ වචනයක් සමල්ලාවට දාහක් ගිනිනිවන්න පුළුවන් අසා අසෝබන නින්දා ගැරහුම් වැලහින්නක සේ වැලපෙන මොහොතේ දැන් මේ වැලහින්න කියන වචන ගීතමය වචනයක් නෙමෙයි නමුත් සුනරත්මත් ඒක දා ගන්නවා මොනිද මේ වැලහින්නේ වැලපෙනව හර දිනවද මාතලේ පැත්තේ එහෙමත් ඉස්කෝලේ ඉබ්බගම පැත්තේ එහෙම නේ ඇත්තට මමත් මේ තාම කල්පනා කරනවා මේ සුනරත්මත්මගේ යෙදුම මේ වැලහින්නකසේ වැලපෙන මොහොතේ වැලහින්නක් එහෙම වැලපෙනවද වැලපෙනයිද සමහරලාට මට මතකයි වලස් දඩේ
1: විමලත්
0: කුමාරයාගේ මේ අර එමීට ඇදී යනතුරු දුටු මේ දුරටම සද්දේ ඇසුනා පැටවුන් වැලපෙන සද්දේ සංවේගයෙන් මා සිටි
1: මැස්සද
0: පැද්දේ වැලපෙයි කියලා රඩ උඩ පැන වැව මැද්දේ හොම තේන ඒකේ වැලස්පටව වැලපිත් ඇතිගෙන ඒ වගේ වැලපින් වැලඉන්නොත් වැලපෙනවා ඇති ඉතින් ඒ දරුණ විදිහට වැලපීම තමයි මේ පොළොවේ හැපියමින් වැලපීම තමයි මේ වැලහින්න කියන වචනේ අරන් තියෙන්නේ වැලහින්නකසේ වැලපෙන මොහොතේ පවනේ පවින ඔබේ සුන්දකින් පිපාසිත වූ හද